0: ardig tgi glam ta chi korner
1: o te
0: o to to ko pamyo zwa ko ya ta to wa zwa mor ta to ngo
1: ya ya
0: ta ya gusi ra mo azu nyende nyende shar gusi chigri ya ya tani chu chorhun ge yekur jongje ge ni ka chno ka akhi ge ta zna ku ga star kutra din jo sa ka
1: ya
0: tam jagin jo sai naran jag ya star kutra din jo sai naran jag ta mo chu chorhun na sa cha gang gang yo chi cha chi ti da sa cha ka chin cha chu ta kar zong zong ji na kang yo ke han ning gang chin ga kang yo ke
1: ཁྱི དང ར ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ ཐ
0: Tani?
1: Tamani taa kana.
0: Ya, taa kong oka taa karzi sira ya.
1: Tamani taa ito. Oo. Cholokon dada dada dada. Tansi mshigo yada mayamgo.
0: Ready, ready.
1: Jom dia na lasa tu jom guna, tak masih gugup.
0: Ready lasa, cun sorang ingat marmo.
1: Oleh marmo.
0: Ah, tani tadi, tadi kuna segunung terkari, tadi juga. Ah, cakar zongko, cakar si zong tawa. Tanda tiku caten jono si gani kacilah. Tani tu gombu tawa, macin kengar tawa. Ati hancini tadi cun kambung gomba tawa.
1: Oleh.
0: Rela. Ah, ari tani tadi cun caka. 사카돈 전진아요 시그 존지 타르크르 아니 체포즈레 디안체니 그초 다숑화거 돈을 함 쳐다와 단 너무 거니 가친 건친 너무 망아요까
1: 오트다
0: 아리 야디나 저어가오 티타송즈가 다 지금 공거 케터히게야 케터치르 죽어라
1: 케터셔긴다
0: 안그안그지 어,네,다,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또,또 ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ

0: 中的家乡村阿里节气等，当时啊，罗中阿里节气等，当日间间这个城里把阿里节气等有，城里大众历年是多节，等个三十多了，中的个外出学习了，阿边穷学霸等，这就是习近平家登基个松懈了，感情结果顿，南登基罗中等阿里他先学霸，一切单不讲话等，阿边他们把他们心里蒙他的第二等，蒙蒙了，我弄没给比真正三十真正才谈。阿达登比，这就是人家说住。 中共总统呢，江东平及俺们总统牛聪从他们这组干部的山东根政作为相亲联动坑个关键人才，从人家进联动的那时的，从相亲当一年里一月呢，人力行政院把张金刚当山东相亲的是这个主席院把党组书记院把张新文联动坑个关键人才过的这个黑色不拉几，俺们的山东联动坑个过些。 联动坑个关键人才过主席，重新过渡当个根政区山东联动坑了，俺们的大事故事。联动坑个山东等村村三村等、二五等、杨村、杨德、江东内住了，团结起凝聚了镇巴旗，决定做了些抗。这家群了，没英雄执着马，俺们也有把等。第二个是为长城六子等内控三万，满军的等，马西黄觉了，这个起作证。
1: 二零年一过了，崇文拉若就是被征战级联考签部登了个要将，朗朝的组长内控的组合，海尔的组合，外国的组合山东个普通科里过的是个联动的是个有，把的等一个联邦等，我们联动，年龄我做了说难办，他做个绝对，山东个战斗团员个彼此团员配置级征战三万等，等二不团里马龙这个中个，派人三万，这个的个联动起呢，山东个战斗配置等三控两里等十多单位，二是征战等，班特级南边的，所以我们当兵个呢，我们不等。 第一，从文拉入局的时候，政治人口的山东跟从文拉入局的时候，李小八多等参军的中北的娘子等，团里娘里，二个人投诉，李小八等就没，孟初那个技术加工了，但不能没把里投币，政治我们是真，做那的从那当把等，山东等从文上进一届，再往三木那个里面不是我们村西。
0: 山东等从文乡亲一届，了解各个安客的话等，山东给从文拉入局的现金币，联系了把多等参军的题目，开立间提出进联动坑的故事币在过的是个。大东比采集不认，中国从文的人多偏见，我动有从从什么专门的村的干部人等别是跟准做的，这里今天也看见也看联动坑的关键在过，从文的节气从这边的历史错。 中国都比直隶今天家客家融资全部消化等，村民乡亲家深圳院把王海红村的兄弟，俺们这次黑车不接，直隶家客联动坑个过硬是些，干的村民村什么政策等的，直隶当时的跟着家客做应该开发的呢，中国当直隶所见咱他没人没人不热认真些比，所以你们当别很特客人了，村民家中国等啊，拉丁美人个啥的娘们等十多东啊等。
2: 学术关键的，吃喝等三万不要钱比过口干清些人。大唐家跟准作业，也可直立今天家客家，也可联动坑啊，过硬是些呢。俺这三日姐姐，俺让兄弟中啊，人个特尼啥呢，用入了些把等。直立南门个，没中啊，人个拿出家，一行出去用入些把。说你家屯里娘们家过口问广东些把姐姐他了。盘子呢，别是人碰见三百准备顶冲事。是干的，村民从什么镇出来，也是渐渐天气难有。
0: 大路呢，中国等直隶不人这娃子呢，路啊正啊这块路人呢，啊家可你给盘村为了劝用家，他不接如果人这娃子呢，路这块路人，直隶呢，没人同意，路那边的地方等，他们买别的路等，啊家们才采用了电力，开的呢，相当等，啊家们才换住了，他是给他毕业，你空屯里买了个鸡，啊人不值表，参差里屯空三分等，他用你空才接了。
2: 再说呢，乡里团子也是东西，我恰碰是提成个屯里娘们用药吧等。咱们这位村里他们都有了。村里等直隶女娃的肉等啊，养出的米娃都给吃药精了。啥看了你被偏见的黑金葱等啊？屯里家那个吃三味些吧？没用啊，这个你缺钱这娃子就硬给。盘村娃儿，娘们家的人还正全部有了。说你给屯他娃儿生的，我进来登记等。啊，你们你姐姐的黑金葱是的。
1: 三年级开立节，别是娘的等，俺们正在听。俺们来东里头去了，不用你压票下去了。 那大东北崔主任呢？中共从湖南江东北界，我从牛从从东从的革命兵被福建根政作为乡亲联动坑个关键在过，从人家进联动的那时候的福建乡亲的石中个省长员吧，王金福等，从乡亲的石中个省长员吧李涛一，两等联动坑个过去，革命从从东进出个福建联动坑个，结果福建个江东北界就等得中呢。 人们的家庭及某人们的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家庭的家 等江东培杰金琼西巴里兄弟潘迪萨瓦等培日木萨瓦古根尼等人顿康的娘代地日等云上海的参子了张柱平子红素人顿开立的地位同济基地跟人顿西巴等罗顿作战等作力界蒙了南者错突龙路安庆内控团结了没有沉默国力松局界人本团结福建南边错啊江西压力团结你记前期说南门政治过跟你我们的心里家用这团结江都的这三十多政治第七个单把等福建个接近了恰等团里建站住了你把不得同不得去福建提出错病这有人干可的病多顿娘们的一个德国改情人病从我们从东正从到这的潘村人子等娘们你派的你就记着娘们的三把你和有给整把等今天整个别的娘们的蓝色的金器的美不能提成的等的而我等娘们的娃的蒙特的节日的动画等娘们的家蒙着单部等的那个等着呢说你的就等腾着的娘们就叫陪着家里的三把总结另外有些的
2: 大等比七十几年龙一长过了中二位我乐不准备把脚蹲眼比三人家的脚步从地我乐不全错从容相亲了三人家的脚步的从亲特别了我乐这个人兄弟了等于书记员吧可了混了三本机我乐可了龙一长过了这不是为偏见这么这样你全用你加速些吧等龙一长过了中二位第十个叫彭武这个等可路你那个就是这样偏见难不了这是了十次几点生死中一点几颗松局等团里人拍了没人谈着了蒙初接送这家偏地参过了十五门戏龙也参过了这不是为搞事我都给了几十几颗松局接参不得单送戏的全都忙了过了天不买这个等你我空用这几颗松地接送下话别了如果把蒙初问这个车人啊热动也加一几颗多的松局等天等团里家单能用不了点你几颗用不了这个特别戏的别人啊也可不及可还原这个真的会动开的真的。还住了如我们是人疼啊杀人的等地三年间团结了七八正。啊过了天不满等东西了什么希望这个菜啊人家的礼拜等。努力参与界也请你等争取了你怕了。中期等中四届多梦用不把单人啊怕了吧等。我空用界基本的上学团结界团结战胜这边是一点。南信国路增运竹藤西边松石盖这个地拖着更地是说了前边是。我的车队在正面三等动画等中四个大分内等间在听戏的才等的所穷电视等这位中期回顿地话地位忙不能正戏没这个腾着叫娘正这人员兼用色恰不得的动画等腾我了哪那么等该腾的都给一给半面麻木龙啊死我这个内家腾空了点你也那么见见没这个口说戏我的盘子呢是落的脚把等上海等国路娘正戏全都没车是这个俺动三次戏的上海宿舍送你几日洗把灯而这个宿舍蒙错记盘子的几日灯人质娘质当时洗托宿灯满聚家这盆车次了全用你托人的当地我路错客罗门镇这个镇的外出洗你查你不见你罗站镇不了罗马东城门不了盘地镇把灯侧单比满坑娘质记人疼人托人别疼个送月了三等的灯龙也参过九人二的目的我路开了街，几颗花园街，头上这个正邪把树坑的种地，几颗么上西个灯，几颗么一过来，娘的是跟着灯，几颗恰碰事儿，坐那里热，写不进落的是一点，咋腾个？摊地搓大灯，擦空个位，几颗卡是不是断去了邪把？瞧着嘛，蓝色树地给娘们送邪把，而个那一过街，送去把人心家三不拉通情些的，啊，年不也是几颗么大过蓝特儿滚进了邪把灯，干么什么这个罗布中灯，给是列位中个。 ཁལ་ཞག་རིག་ནི ཉམ་ནིས་ཁུ་ཏ་ལེན་མ་སར་བ་སོ་ཅུང་ཤིཏེ ཡེ་ཁུར་ཧ་ཧམ་ཅུ་ལུ་རི་ཆ་ཉུམ་པར་ཚལ ཨ་རྒྱ་ཆི་ཉི་ཁ་པར་བར་ཟོན་ལིན་ཞེ་རི
1: ཨ་དང་བེ་ཚེབ་རྒྱ་ཉིན་ཚོང་ཞང་ཅིན་ཆོ་ཏན་དེ་ཐང་ཨ་ཡོན་ལ་ཁང་ནི་དགབི་སང་གི་རྟ་རན་ ཞང་ཅིན་ ཚོ་ཏན་དེ་ཐང་ཨ་ཡོན་ལ་ཁང་གི་ཟར་མ་ཅིན་ཆོ་ཏན་ལེ་ཁུང་བི་ཚལ་ལག་ཅི་ཅ་ལུ་སམ་གེ་ཅུལ་ཤ་བི་ཅི་ཇ་ཉི་ཏུང་ཉེ་ཅིག་ལོ་ནི་ཉི་ཏུང་ཉེ་བྱི་ལོ་ཤི་པ་པར་འཛམ་ཅི་དེ་ཁྱོན་ཡོང་ནི་དེན་ལོ་སམ་ཅི་ཟར་མ་ཅིན་ཆོ་ཏན་ལེ་ཁུང་མ་ཅིན་བི་ཚལ་དོ་ཏམ་ཤ་བི་མ་ལག་ཟིག་ཏན་ལག་ཅི་ཅ་ནི ཟར་མ་ཅིན་ཆོ་ཏན་ལེ་ཁུང་མ་ཅིན་བི་ཚལ་དོ་ཏམ་ཤ་བི་མ་ལག་ཟིག་ཏན་ལག་ཅི་ཅ་ནི ཟར་མ་ཤ་བི་ཚ་དང་ཅན་གི་ལམ་དེ་གི་མ་ལག་ཟིག་པ་ཅི་ཤི་ནི་རམ་པ་ཁག་བི་ཚལ་ཚོན་ཅན་གི་གང་ཚ་ནང་ཚ་ཤེ་པ་ཁོར་ཅུལ་ལམ་ཚུལ་ཁ་སལ་ཟོ་བ་ཚ་དང་དོ་ཏམ་གི་མང་ཟ་ས་དང་དུ་ཏོང་བ་ཅི་ཤེ་གི་གོ་ཏན་མ་ཅི་དང་ཉེར་ཅི་ཉེར་ཅུབ་ལིགན་ཐན་མ་ཅུལ་ཏག་ཤེ་ལ་ཤེ་བ་ཤེ་ར་ན་ཅུང་ན་ཡིམ་ཧོན་གོ་དོ་ཅི་ཤེ་གི ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁསྲ ཁ ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི ཁསི
2: ཁསི ཁསི ཉིན ཉིན
1: ཁོ་ཏ་རང་གཅིལ་སོ་གཅིག་ཨ་ཏ་ལང་ནི་གོ་བེ་ནེ་ཚལ་ཆེ་ཙོམ་ཁ་ཡིག་ལ་ནག་ཅི་སོ་ཅིན་རོགལེ་ལ་དང་རིམ་ཕེ་ཏང་ཅེ་ཚེ་སོ་ཤིག་ཤིབར་སན་རོ་ཁ་ཡར་གོ་མི་ཤང་རོ་གཟ་ཐང་ནི་ཏོན་ན་ཆན་ཅན་ནི་ཝོ་མུ་ཉེར་བ་ཀེ་བྱ་ཤང་མ་ན་ཆལུང་ཝོ་མུ་ཏོང་ཏ་རིན་ཆལ་བ་ཤུག་ཟ་སན་ཅན་ཐང་བེ་ཏོ་ཁེ་ཅེ་བྱ་ལ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ Rupa Mengchuk Jilag Ni Oma Suu Yenbi Chi Dagsangga Shigli Tuanzi Darab Dang Linhun Si Ni Omi Chikshu Dang Gara Charwa Suu Tuanzi Mengu Sartul Si Di Shigli Peji Dang Rupa Mengchuk Jil Yungbun Parnun La Gushkub Zal Nga Su Janzi Chan Chung Yilngi Sa Tuanbi Shukba Dir Oma Zung Da Yungwi Rupa Mengu Si Ga Dala Rig Di Oma Yamarin Jawa Dang Omi Bikir Dagba Suu Jil Lila Dijin Dig ওমা চং তে ইউং উই গেম বু পামান থং লি গ হাজং ইল চং বে ইং নি ফে জি র
3: নর জা সা সরি লরে গটে গ চং কি ইয়ং বা তে গুম মা চসম সো দে সরি তা তা বা জা চো পার নি পি দু তো চে নি তা দে জ বা রি
1: নি বি লুন দং গ র সিগলি থোন জি লা চং রি রং কুং গ মা বা দং শিরন চং গ ইল ম কুং বা সু জি গা ক তং চা লি ও পি তাই বি সা থং দ নি মরব নি মরব র তা নুর লি সম কে মগি জি ইন দম খং আয়াং সা শা কৃন দ নি ল ছে সু কি সুং বি নু পা নাম দান চো না দ তা বি কে লি খ কি রং কুং থোন বু শিন দে ও মা দ র ব শি বা ন কো চি দি তো চা র ব র জি লি ও গা দি জি ইন খম শি লি থোন লি পে জি চা ই কুং সি গান খ র ওয়া ayang chula rin chin chi xia ji de
4: ni tong ni za zhou da tang bo ne da nga ba to wo ma zhong xia le ki jia ma chi jia qia song da cha ji ti nang lo 把对我我我妈把地下的那吃几桶钱出去了做的草草，这你同你早做去从年吃下来嘛，那我吃几桶几家休息下子，听到了忙错的你们吃了没介绍子，就不去了那吃下。
1: 那个车中吃的三年去当个月应得被十几家难吃了我。我中个干地健康室里同林培吉才有公司了，路人呢路人培吉兄弟，三年蒙租界永不怕弄等，罗林培吉租界他了，你把拉那个团人有，三年去同林培吉局个局长更加才能够下级了。
5: 做干地啊公司天天啊，咱做三年去个啊，今年个着力去了级的。今天村头里呀，俺们做的啊，今年开的电脑落了恰恰呢，俺做师兄给给啊，急救给，俺呢啊，村里给电视的，前面给俺们做施救给解决了，前面给俺们做啊，急救给南昌桂州的这姐姐呀，俺们做啊，伢们的这些人给要的是，天空来恰恰呢，俺们做啊啊，开来的，俺们做啊，伢们的着救给急救给啊，南北头呢，俺们做啊，宝马、牛猪的、奶牛。地面给俺们做的啊，恰恰便宜的这单给要的。电脑恰恰呢，俺们做生意就全用了恰恰呢，俺们做就丢给啊，伢们来问的恰恰呢，啊，年纪大咱们的啊，别恰恰的，年纪啊，用不问的恰恰呢，去啊，主动年纪大咱们穷的话，电脑呢呀，忙做了嘛啊，我们也准备一年的，地面给人民科技一年的，现在去俺东十九大咱们嘛，忙做了呀，下不就嘛些啊，每张啊，几千的恰恰呢啊，许多俺别的。啊，这连续多吧？啊，第一套呢，恰恰那俺们做的啊，招来配件一年着，健康送交一年着，乡村特别一年着，啊，提到了呀，忙些也不并对不着，你不也不团圆是？
1: 我中个干的健康系列，同林配件才有公司业，十几家建厂等系列就团控送这家南北，等了整个系列同林配件啦。跟到当地，六百蒙族啦，西格里拉的呢，西格吉尔吉兰的脚踏不是一起有不是有？你看那把三吉尔娘族连城下差松，连城的做我们这个把后人出等，做我们这个干客的话，所能才让等花灯家，大客的话多些才让，这就大客的话，我这才让等所那么人亲人，才让他们等参观家年纪，艰难比年龄的准备人，他的目的。
6: Zasi mito kujabi wanungerti tsal.
7: Rindin shumetin chirvi yilvzin jiponya.
6: Kalarkil sanungi zirvi kangchung gungerk.
7: Argarjil rmundin jirulvi rirsil jirdang cha. Warnung chinjiponyi tahtung li tsan.
6: Warnung chinjiponyi tahtung li tsan.